பக்தர மனசின் ஒழக ஓம் சரணம் சுவாமி ஐயப்பா எந்த கூகத்தை தீ ஸ்வர்கலோகதிந்த கருடஹாரி வரத்தை தீ சபரிமலையன்னே சுத்தி சுத்தி சார்த்தை தீ.